கமா பாப்பா மாப்பா மகரி சனி சமை தோரே சங்கே நா மகரி சனி ச கமா பா மகரி ச மை தோரி சங்கே நா ஜாமை மகரி ச நி ச கமா பாப்பா மாப்பா கமா பாப்பா நி ச கமா பா நி சரி ச நி த பா மாப்பா மை தோரி சங்கே நா நிசா கமா சகமா பகமா பனி மா பனிசா மகனிசா பனி பசனிசா.